அதுக்காட்டுக்காத்துறப்போ தொத்தல் ஆசிரமந்தா பத்து விசார ஆசிரமந்தா பத்து புதிய ஆசிரமந்தா அணி மறுக்காத போட்டு பார்த்தா பேரநாதன் பேரநாதன் சக்தி ஆந்தது பெடியிருக்கும் கரையமாய சீச்சிலே மரம் மைமா கேப்பித்து போறோம் நாடி கீதா அணி கேப்பித்து போறோம் பிசி திஞ்சி பிசி திஞ்சி சார்வீர் குந்தித்தா சார்வீர் குந்தித்தனி சரளா சேவட்டா தோர் காபிரே மாத்தோர் அரே அரே அரே இது ரோஜி சைப்பாக்கின் தஞ்சர் நம் தொம்பத்தி இது பேர துஷ்மன் வாலியான் இது மாக்குனே பிசி பிசி தித்தமா தாதல் இருக்காஸ்கே நாக்குன்கிற தின் அணி பஜமல்சி வித்தரமந்தோர் சுடப்பிடியோர் வித்னே கரே அரே நிம் சூடுத்தி அணி தாந்தோ நிந்தி நீக் சுட்டிக்கோன் நீ பாபன் சுட்டிக்கோன் இத்தா அணி முனத் பான் வித்தரமந்த சுடா வித்னே கே சூடுத்தோரனி அரே இது ஹீன்கிற தின்தா ஹான்கிற தின்த நாக்கி தோரனி மஞ்சி பிரிங் கைத பீத்தோரன் தான் சப்னே மொசோர் பீத்தோர் தான இந்திராய் ராணினா மொசோர் பீத்தோரனி வாடத்தோர் சுடத்தான மொசோட் போரோ வேஞ்சி பிரிங் கர கர மத்த மொசோர் கொய்சி பேக்கி தோர் தான மொசோர் கொய்சி பேக்கி தோரனி மொசோர் கொய்சி பேக்கி தோரனி பாய் ரத்த ஜம்ஜாராத்தா லட்டே தோடு பட்டே தோடாத்தா அனி பான் மெசுரு தொடி தோக்க பாப்பா இச்சோர் மசோர் கோய் தோர்லேக்கால் துஷ்டால் துர்மார்கள் வீர விஜத் கேரணித்தோன் வீர வேலித் கேரணித்தோன் இது பத்தி வேறு ஒரு நாவா மசோர் கோய் தோர் பத்தி வேணோர் பாபான் சுட்டிக்கோ நித்தானி முனத்துக்கு விச்சேர் மந்த சுடவோன் தின்தான் சாட்டி அஸ்கே விச்சி விச்சி விச்சி ஹர்காய் பூரத் கரும் வாத்தோர் சுடா பெடியோர் முனத்துக்கு திரினக்க வெறி தோரணி அரே பாப்ரே தென் ரக்த ஜம்ஜார் கீத்தோன் ஆக படாக் மந்த இது நாக்குன்கிற தின்தை தோரன் சப்ன மர்க்க மரா ஆத்தோர் சுட ஹர்காய் வாத்தோர் மர்க்கா ஆத்தோர் அணி கொடிது போறோம் அந்த கொடிது போறோம் அந்த உந்தியே பண்டி அது பண்டி பண்டா தெய்தூர் இந்திராய் ராணி வாத்தனி நீ மரக்காக்கி தெரு சுட்டிக்கியோன் நீ பண்டி பண்டிக்கு தெரு சுட்டிக்கியோன் நீ விஜத் கேரோ நின் மரத் பூடு வாசி பான் கேப்சர் மந்த சுடாது மரக்கத்தூன் இங்கரோ கட் கரோ இந்த தின்காயோ ஜுலுக்னே தின்காயோ இஞ்சர் தான் தப்பே மாசிரமந்த மரக்கத்தூன்.

0: பதம் போய்மா, நாம பெட்டித்து நிலு சீரிக்கும் இத்தக்கு ஓர் போயல் பத்தலின் தோர் அரே அரே பாப்பம் மீனு ஹீன்கிர சாந்தா ஹான்கிர சாந்தா பத்தி தேனா உந்தி ஆக்ரி கோஷ்டி தெரிமர் அடுக்கு எஞ்சு கட் ராணியின் தோர் அணி அடம் கொயன் பப்பாஞ்சி நிலு பெட்டித்துனு சீரிக்கின் தோர் நிலு பெட்டி சீரிக்கிதக்கே அகா தேவலும்பின ஜலம ஆசிரமந்த சுட மீந்த பெட்டி திருப்பு சோனதா ஜாரத் மோடி தோர் காண்டி சம்ப புங்கடு மோடி தோர் கேவடே புங்கார் ரெவடே புங்கடுன்னு மோடி தோர் காண்டி ஜல்மே மாத்தோர் சுட அது போரு போதி மீந்த பெட்டித்தே தேவலும்பின ஜலம் ஆத்தா
1: గుడిహత్నూర్ మండలం తోషం గ్రామానికి చెందిన మరసకోల కళావతి బృందం గోండి భాషలో వినిపించిన ఇంద్రాయి కథగానం 8వ భాగం అది.